ஏதனா பாய் தக்கியோ அந்த புகாரே ராகனா ரூபனா ரேகனா ரங்கனா சாக்கனா சோக்க.